தப்பாடுறதுக்கு கூடாது, பாட்டு எடுத்துடணும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எனிவே, இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன் டு த அமெரிக்கன் டு த நேஷன் டு த இந்தியா டு த அண்டர்கிரவுண்ட் டு த வாட்டர். ஐ வுட் லைக் டு டெல் திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் சாங்.

0: ஆங்கிலத்தில் குங்குமம் பொத்து சுதுகாந்தும் வெனிவெல் அறுபது சா வதமல் அடங்கும் பாரம்பரிக ஆயுர்வேத வட்டோருவாக் அனுசாரேன் சித்தாலேப கேக்குலு பேபி சபன் பிலிந்து சமட்ட ஹேல ஒசு ரக்கவாரனே
1: அலுத்தன காட்டுமு மேலா கசாகல கிரீன் சூப்பர் ஷாக்கா மாதிலே அத்துருக்கிறிய முள்ளேரியாவன் ஆரம்மல கனி முள்ளுகாம் போல கசாகல கிரீன் சூப்பர் ஏ வித்தரக் நிறை ஒபே அத்தி அதி முதல் சுரக்ஷித ஆயுஜன கிரமியாக்கு செய்யோமு கர வடா திகல பிரதிலாவ லபா கான் தென்ம கதா கரான் கசாகல பிராண்டேஷன் பிந்துவ எக்கை விசை ஹட்சி ஹத்தாத்தை அசுகாத்த கசாகல சமூக வியாபாரிய வெதின் இக்கு நுமட ஹொந்த மாத்ரல மாஸ்டர் கைட் பெரபாசலே சிட்ட தகதுன ஸ்ரேணிய தக்வா சியலு வெட புத்தெந்தலு நவதம பிரகாஷன லங்கம புத்தலின் ஹோ மாஸ்டர் கைட் பிரகாஷகியோ வெதின் பிந்துவ ஹத்தேவை தூ சித்தாத்தனை தியாய் திசாய பிரதீக்ஷாவ கேஸ் உன அங்கப்பட்ட வேதனா துரன் கரண திவ்யமய ஔஷதய சிவனுகல மதுகா கேசட பெனிய சிவனுகல ஆயுர்வேத நிஷ்பாதனய அப்பே வெதகம அப்பே உருமய 40 வசரக அபிமானய சிவனுகல ஆயுர்வேத பிந்துய 47 31 33 540
2: தானங்கே அக்விதரா நெவே பேக டிஜே அட்டாக் காக்
3: Don't stop, remix, remake, ekat happena, DJ Blastika.
4: Anga galene, igna kumariye,
5: premi, alavinde,
2: happena, Radio itihase pratham vatavata, Lankaya superi DJ Tharu, muhunata muhuna gatana, DJ Attack Shoeka.
3: Net FM DJ Night Face to Face Attack Show Attack Show
5: 1 2 3 let's go
2: Lanka umadanna vilanga DJ star wenna kemathi nam oya DJ play karana pahadili video ak dan ma apita WhatsApp karanna
3: Binduway 711 95 95 95 Net FM DJ Night Face to Face Attack Show Hater and Navetta Muhunata Muhuna Tarangavadinne Kolamba Districtaya DJ Shan Hambantota Districtaya DJ Victro
6: Brought to you by Rasa Nahara Pinayanu My Cola Vethin My Guava My Tamarind My Blueberry Atulu Rasa Pella Kills Cargills Apiko Satosa Supiri Velanda Salvalin My Cola Ape Rate Ape Madeya
3: Net FM DJ Night

0: ஆகவே தராக் நெவே மேக் அ டிஜே அட்டாக் காக்
1: டோன்ட் ஸ்டாப் ரீமிக்ஸ் ரீமேக் ekta happena dj blastika anga galene igna kumariye
0: premi alavinde radio itihas se pratham vatavata lankaya superi dj taru mohunata mohuna gatana dj attack show eka
1: net fm dj night face to face
2: செல்வலின்
0: மைக்கோலா அப்பேரட்டே அப்பேம தயா
1: நெட் எஃப்எம் டிஜே நைட்